0: Hello.
1: Hello.
0: Hello. Hello, Banaras.
2: 91.2 FM. Hello, Banaras.
3: Hello, Banaras.
4: அல்லால் பக்கால்